0: Olay.
1: Olay, come on.
0: Lo, come on. Tell me, Shona.
1: My relationship is very good.
0: Kiran, tell me, Shona.
1: Lotte, tell me.
0: Lotte, la. Let's say, Sheba, can you know, Lotte, la?
1: Sheba, go on.
0: Let's say, Lolo. I'm Kiran, get a man, carry me in the Lulina Rana.
1: Kunji, you're like, share the pain.
0: Let's say,
1: Now
0: we permit him to go to your duty. Now we
1: permit
0: him to go to your duty. No, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no,
2: Lei,公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。来，公公们，三。
1: ཁྱི ཕྱད མམ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ